காஷ்மீரம் உதிரும் நெஞ்சொடிகள் என்னில் பூக்கும்போ ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு ஒரு ஸ்வரமாய் ஒரு லயமாய் அருகில் வர அனுமதி.